வணக்கம் வந்தனம் அந்தர்க்கி நமஸ்கார். மலரும் சக்தி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அதித்திக்கு கோடான கோடி நன்றிகள். மழையோடு கூடிய ஒரு நாள்ல வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில சந்திச்சிருக்கிறோம். எல்லாருமே சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்தும் கேளுங்க நிகழ்ச்சி. நேரம் 6:03 மேடம்.

0: இன்றைய நாள் எப்படி?
1: இன்றைய நாள் பற்றிய விவரங்களை நமக்காக வழங்கவிருக்கிறார் இலங்கை திருக்கணித ஜோதிட நிலைய அதிபர் ஜோதிடமணி பிரம்மஸ்ரீ சி ஜெகதீஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய 2026 செப்டம்பர் மாதம் 21 ராபவ வருடம் புரட்டாதி திங்கள் 5 திங்கட்கிழமை தசமி திதி 8:01 வரை அதன் மேல் ஏகாதசி நட்சத்திரம் உத்தராடம் முழுவதும் மரண யோகம் முழுவதும் ராகு காலம் காலைகளும் 9:00 to 9:02 வரை சுப நேரம் பகல் 12:02 to 1:33 வரை இன்று திவசம் செய்ய வேண்டிய திதி புரட்டாதி மாத வளர்ப்புறை தசமி. இனி இன்றைய பலன்: முதலாமன் கீர்த்தி, இரண்டாமன் உயர்ச்சி, மூன்றாமன் சலனம், நான்காமன் லாபம், ஐந்தாமன் மகிழ்ச்சி, ஆறாமன் சச்சரவு, ஏழாமன் வெற்றி, எட்டாமன் எழுச்சி, ஒன்பதாமன் ஏமாற்றம். இன்றைய சிந்தனைக்கு அறிவிருக்கின்ற மனமே தெளிவுபெறும். அந்த அறிவு கற்றதனால் பெற்ற அறிவு மற்றும் பட்டதனால் பெற்ற அறிவு என்ற இரு வகையாக உள்ளது. அவைகளே ஏட்டறிவென்றும் பட்டறிவென்றும் சொல்லப்படுகின்றது. ஏட்டறிவு என்பது கல்வியால் வருவது, பட்டறிவு என்பது அனுபவத்தால் வருவது. ஆனால் இந்த இரண்டு அறிவையும் விட மேலார்தான ஒரு அறிவை நமக்கெல்லாம் திருமுதல் காட்டிச் சென்றிருக்கின்றார். அதுதான் சிவப்பெரும்பூலன் அருட்தலம் பற்றிய உயர் அறிவாகும்.
1: நன்றி ஐயா. இன்றைய நாள் பற்றிய விவரங்களை நமக்காக வழங்கியிருந்தவர் இலங்கை திருக்கணித ஜோதிட நிலைய அதிபர் ஜோதிடமணி பிரம்மஸ்ரீ சி ஜெகதீஸ்வர சர்மா அவர்கள்.
0: இன்றைய நாள் எப்படி?

0: தடுப்பூசி பிட்ட ரக தயகி சீசன் 4. நீங்களும் இன்றே வெளிநாடுகளில் இருந்து அனுப்பும் படத்தை தொடர்ந்து இலங்கை வங்கிக்கு அனுப்புங்கள். 5 கோடி ரூபாய் பெறுமதியான பரிசுகளுக்கு மேல் பரிசுகளை வெல்லுங்கள்.
1: எந்த ஒரு இடத்திற்கும் பொருத்தமான எல்ஜி 10,000 BTU டுவெல் கூல் இன்வெர்டர் வழிச்சீராக்கிகள் 70% வரை மின்சார சேமிப்புடன் 1,99,990 ரூபாய்க்கு 10 வருட காம்ப்ரெசர் உத்தரவாதத்துடன் நாடளாவிய அவான்ஸ் கிளைகளில் ஸ்மார்ட்டான இவி வாகனம் தர்றீங்களா? அப்படினா இதோ உங்களுக்கான இவி வாகனம். டாங்ஃபெங் பாக்ஸ் 5 சீட்டர் ஹேட்ச்பேக் உடன் ஸ்மார்ட்டான தொழில்நுட்பத்துடன் ஒரே சார்ஜில் 430 கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும் வசதியுடன் பயணிக்கலாம். இப்போதே உங்கள் டெஸ்ட் டிரைவுக்கு கால் பண்ணுங்க. 0474-76-76-276. ஒரு சிறந்த நிதி மற்றும் கணக்கீட்டு துறை நிபுணராக ஆசையா? அப்போ உங்க ஒரே சிறந்த தெரிவு 88. செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு முன்னர் பதிவு செய்யுங்கள். அழையுங்கள். 0132-559-669.
2: இந்த மழை காலத்துல டெங்கு நோயோட தாக்கம் அதிகமா இருக்குது. அதனால உங்க வீட்டை சுத்தி நீர் தேங்காத மாதிரி பாத்துக்கோங்க. நுழம்பு பெருகக்கூடிய இடங்கள் மற்றும் பொருட்களை கண்டீங்கன்னு சொன்னா அந்த இடத்தை உடனே தூய்மைப்படுத்துங்க.
3: வழங்கியது வணக்கம் தாயகம்.
4: Shut the FM.

தொடர்ந்து நீங்கள் கிருபை நிர்வாணவையினோடு அவர் இணைந்திருங்கள். உங்களுக்காகவே இப்பொழுது ஒழுக்கியிருக்கிறது ஒரு இசை தட்டு பாடல்கள். நீரிய இசை தட்டிலிருந்து உங்களுக்காகவே இனிமையான பாடல்கள் ஒழுக்கியிருக்கிறது. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருந்த அந்த இனிமையான பாடல்களை கேட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் இணைந்திருப்பதே கிருபை நிர்வாணவையினோடு.

ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கின போது திரளான மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தனர். எல்லோரும் தேவிகளோடு இருந்தனர். எத்தனை பேர் அன்று கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் அவருக்கு பின் சென்று கொண்டிருந்தனர் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கூட்டத்திலே ஒரு குஷ்டரோகி மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் வந்திருந்தான். வியாதியின் கொடூரம் ஒரு புறம், குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட நிலை, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலை, மிகுந்த கலக்கத்தோடு இந்த சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுவு உண்டாகாதா என்ற ஏக்கத்தோடு அன்று இயேசுவை காண வந்திருந்தான். எல்லா நம்பிக்கையும் மற்று போன நிலையிலும் இந்த இயேசுவால் எனக்கு ஒரு புது வாழ்வை அளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அவன் ஆண்டவர் இயேசுவுக்கு முன் வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கூறினான். அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்கள், உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அவர் மனதுருகி தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி அவனை சுகமாக்கி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்துக் கொடுத்தார். பலவித கஷ்டங்களாலும் வியாதியினாலும் கடன் தொல்லையாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீ கண்ணீரோடு இருந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இதோ அவர் உங்களுக்கு என்று ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவரே என்னை தொட்டு சுகமாக்கும் ஐயா, என் குடும்பத்தை தொட்டு ஒரு மாற்றத்தை கட்டளையிடும் ஐயா என்று உங்கள் வாய்களை திறந்து கேளுங்கள். அவர் தமது கைகளை நீட்டினால் போதும், நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அவர் கைகளை நீட்டிய மாத்திரத்தில் உங்கள் சூழ்நிலைகள் தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். மலையாக நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் அப்படியே மறைவதையும், சீறிக் கொண்டிருக்கும் மலைகள் அப்படியே அடங்குவதையும் பார்ப்பீர்கள். அவர் இப்பொழுதே தமது கரங்களை நீட்டி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். என்னை நீ தொட்டு நீ சுகமாக்கும் ஐயா என்று சொல்லி

0: நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகள் வழங்குவது ஏலெவல் தேர்வுக்கு பிறகு பிஎம்எஸ் கேம்பஸ் மூலம் கௌரவ பட்ட படிப்பை பயில நீங்களும் இன்று பிஎம்எஸ் கேம்பஸுடன் இணைந்து கொள்ளுங்கள். அழையுங்கள் 0112-504-757.
1: இது தகவல் போட வேண்டும் பத்திரிகையில். மூலம் கையிலே காசு, ஒவ்வொரு நாளும் 500,000 ரூபாய் பரிசு, 50,000 ரூபாய் பரிசுகளுடன் ஒரு இலக்கத்துக்கும் ஆங்கில எழுத்துக்கும் பரிசு. தேசியத்தர் சபை
0: நியூஸ் ஃபர்ஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள்.
2: வணக்கம். நேரம் காலை 7 மணி. சக்தி எஃப்எம் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் மேகவர்ணம் பிரதீப். செய்திகளுக்காக நான் கமலேந்திரன் நிரக்ஷன்.
0: தலைப்புச் செய்திகள்
3: வழங்குவது
4: மற்றும்
2: நுவரெலியா, கண்டி, கேகாலை உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை. நிலவும் மழையுடனான வானிலையினால் கண்டி மாவட்டத்தின் சில பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை. நாட்டின் சில பகுதிகளிலும் இன்றும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பெய்யும் சாத்தியம். நில்வலாங்கங்கை பாணதுகமவில் சிறு வெள்ளவாய மட்டத்தில். கலு, கலனி, கிங் மற்றும் அத்தனுகலோயா என்பன தொடர்ந்தும் அபாய மட்டத்தில். 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்று சபாநாயகருக்கு. அமெரிக்க யுக்ரைன் ஜனாதிபதிகள் நியூயோர்க்கில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இணக்கம்.
0: தலைப்புச் செய்திகள்
3: வழங்கியது இலங்கையின் பிரீமியம் வெனிலா துறையில் முன்னோடியாக கார்டன் அக்ரோ வென்ச்சர்ஸ். நிலையான பயிர் செய்கை, நவீன தொழில்நுட்பம், பசுமையான எதிர்காலத்திற்காய் பயிரிடுவோம். அதிக வருமானம் பெற இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கார்டன் அக்ரோ வென்ச்சர்ஸ், 0113-772-778.
0: உள்நாட்டு செய்திகள்
3: வழங்குவது முட்டை புரதம் நிறைந்த சிக் ஷாம்பு, முடிக்கு போஷாக் அளித்து மிருதுவானதாகவும் பளபளப்பானதாகவும் மாற்றும். முட்டை புரதம் நிறைந்த சிக் ஷாம்பு இன்றே ட்ரை பண்ணுங்க.
0: நியூஸ் ஃபர்ஸ்ட் வெதர் அலர்ட்.
2: நிலவும் மழையுடனான வானிலையினால் 6 மாவட்டங்களில் உள்ள 13 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண் சரிவு தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டணாராட்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கண்டி மாவட்டத்தின் பஸ்பாக கோரள பிரதேச செயலாளர் பிரிவுக்கும், கேகாலை மாவட்டத்தின் மாவனில் திருநேகல, அரநாயக்க, யட்டியாந்தோட்ட மற்றும் தெஹியோவிட்டு பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், நுவரெலியா மாவட்டத்தின் கொத்மலை மேற்கு, கொத்மலை கிழக்கு, நோவூட் மற்றும் அபகமுவ பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், ரத்னபுரி மாவட்டத்தின் ரத்னபுரி பிரதேச செயலாளர் பிரிவுக்கும், காலி மாவட்டத்தின் நெலுவ பிரதேச செயலாளர் பிரிவுக்கும், களுத்துறை மாவட்டத்தின் வலல்லாவிட்டு பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் மண் சரிவு தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, காலி, மாத்தறை, கண்டி, கேகாலை, ரத்னபுரி மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களின் பல்வேறு பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட மண் சரிவு முன்னெச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. நாட்டின் வடகிழக்கு பகுதியில் வங்காள விரிகுடாவின் அந்தமான் கடற்பகுதியை அண்மித்த பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எதிர்வரும் சில நாட்களில் மேலும் வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் நேரடி தாக்கம் இலங்கைக்கு ஏற்படாது என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த பகுதியை நோக்கி வீசும் காற்று காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் நிலவும் மழை நிலைமை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதற்கமைய மேல் சபுகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் கூறியுள்ளது. அத்துடன் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்மாந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் நில்வலா கங்கை பானதுகம பகுதியில் சிறு வெள்ள அபாய மட்டத்தை அண்மித்துள்ளது. கலனி, கலு, கிங்கங்கள் மற்றும் அதனிகளு ஆகியன வெள்ள அபாய மட்டத்தில் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. கலனி கங்கை, ஹாங்வேல மற்றும் கிளார்கோஸ் ஆகிய பகுதிகளிலும், கலுகங்கை, ரத்னபுரி, மகுர மற்றும் மில்லக்கந்த் ஆகிய பகுதிகளிலும் வெள்ள அபாய மட்டத்தை அண்மித்துள்ளதாகவும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஜின்காங்கை பத்தேகம பகுதியிலும் தவளம பகுதிகளிலும் அத்தனிகள் ஓயா தூணமலை பகுதியிலும் வெள்ள அபாய மட்டத்தில் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய குறித்த ஆறுகளின் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இது தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த நிலையில் கண்டி மாவட்டத்தின் தெவினுவர, கம்பல மற்றும் கடுகஸ்தோட்டா ஆகிய கல்வி வலயங்களின் சில பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. நிலவும் மழையுடனான வானிலையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மத்திய மாகாணத்தின் ஏனைய பாடசாலைகளை நடத்துவது தொடர்பில் தீர்மானிக்கும் அதிகாரத்தை கல்வி வலய பணிப்பாளர்களுக்கு வழங்கியுள்ளதாக மத்திய மாகாண ஆளுநர் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் சுரங்க பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார்.
4: News first, weather alert.
2: இருபத்திரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்றைய தினம் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட உள்ளது. இதற்கமைய இந்த தீர்ப்பை சபாநாயகர் பாராளுமன்றத்தில் அறிவிக்க உள்ளார். எதிர்வரும் 24ஆம் தேதி முற்பகல் 11:30 முதல் பிற்பகல் 7 மணி வரை 22ஆவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம், நிதித்துறை திருத்த சட்டம் மூலம் ஆகியவை தொடர்பான 2ஆவது மதிப்பீடு மீதான விவாதத்தை நடத்துவதற்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 25ஆம் தேதி 22ஆவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் மற்றும் நிதித்துறை திருத்த சட்டம் மூலங்கள் மீதான 2ஆம் வாசிப்பு விவாதம் 2ஆவது நாளாகவும் தொடரவுள்ளது. இதேவேளை இந்த வாரத்திற்கான பாராளுமன்ற அமர்வுகள் குறித்து கலந்துரையாடுவதற்கான கட்சித் தலைவர்களின் கூட்டம் இன்று முற்பகல் 9 மணிக்கு நடைபெறவுள்ளது. சபாநாயகரின் தலைமையில் அண்மையில்
5: Bangomitului oftob, vakti kiruzi nav sar mishavat. Azbalandi kulaho chashmai poke, bapoyon ho mishorat. Anatis, majroi chashmai kuhiro, az kulaho to khalpoi shumo mibarat. Rasulindani obitoze kuler, baroi khona yo korkhonai shumo.
6: Telefoni tamas 84-84. Anatis, obi kidaron, lasati zindagist.
7: Anatis. Rakami telefoni idore reklama. Chiluyak, chiluyak.
8: Радио Азия Плюс.

0: பார்க்கும் போது NLB கோவிசத்தை நமக்கு நிறைய நிறைய பரிசுகளை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. கோவிசத்தை லாட்டரி டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 6 கோடி ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கப்படக்கூடிய சூப்பர் பரிசு நமக்காகவே காத்துட்டு இருக்கு. எனவே நீங்களும் இன்றைய நாளிலும் 40 ரூபாய்க்கு NLB கோவிசத்தை லாட்டரி டிக்கெட் வாங்குங்க. நீங்களும் அடுத்த ஒரு கோடீஸ்வரராக மாறலாம்.
1: உங்களோட வீட்டுல 3 வயதுக்கும் 5 வயதுக்கும் இடையில பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களினுடைய எதிர்காலம் தொடர்பாக நிச்சயமாக நீங்கள் அவதானமாக இருப்பீங்க இல்லையா? எனவே அவர்களுக்கு கொடுக்கிற பால்மா தொடர்பாகவும் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளுங்க. குறிப்பாக 3 வயதுக்கும் 5 வயதுக்கும் இடைப்பட்ட பிள்ளைகளுக்கான சரியான பால் சேர்வு என்றால் நாங்க்ரூஃபோ HMOவை சொல்லலாம். நாங்க்ரூஃபோ HMOவில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் அப்படின்னு பாக்குற நேரத்தில் அதுல நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, பிள்ளைகளினுடைய எதிர்காலத்துக்கு தேவையான போஷாக் இருக்கு. எனவே உங்களினுடைய பிள்ளைகளுக்கும் நாங்க்ரூஃபோ HMOவை வழங்குங்கள்.
0: காலையிலிருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லா ஓடிட்டே இருக்கிறோம். நைட்டாவது கொஞ்சமாச்சு தூங்கணும் அப்படின்னு ஆசையா நம்ம போகும் போது வீட்டுல நல்ல தூக்கத்துக்கான இடமே இல்லைன்னு யோசிக்காதீங்க. நீங்க கரெக்டான மெத்தைகளை தெரிவு செய்தாலே போதும். ஆப்பிகோவை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து பிரீமியம் மெட்ரஸ் இப்போ நமக்கு 50% வரையிலான தள்ளுபடியில வழங்குறாங்க. தெரிவு செய்யப்பட்ட வங்கி அட்டைகளுக்கு 48 மாதங்கள் வரையிலான வட்டியற்ற தவணை வசதியும் இருக்கு. அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த சலுகைகள். சோ இன்றே வாங்க நீர்கொழும்பு ஆப்பிகோ சூப்பர் சென்டர் மற்றும் ஆப்பிகோ ஐ பாக் கார்னர்.
1: கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் இருக்கிறீங்களா? உங்களுடைய கடைக்கு வந்து கூல ஃப்ரீசர்கள் வாங்குறதாக இருந்தா என்ன செய்யறது யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா இனி அப்படி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அபான்ஸுக்கு போங்க. அபான்ஸ் பொறுத்தவரையில் இப்பொழுது 10,000 ரூபாயிலிருந்து உங்களுக்கான கூல ஃப்ரீசர்ஸை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அபான்ஸ் ஹாய கூல ஃப்ரீசர்ஸ் இப்பொழுது சிறப்பான முறையில் உங்களுக்கு இந்த சலுகையை தராங்க. 15 மாதங்கள் வட்டியற்ற தவணையோடு நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அபான்ஸ்லையும் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம். எனவே இன்றே அபான்ஸுக்கு போங்க.
2: ஒரு என்ஜினியராக பணத்தை விட தரமே என் பொறுப்பு. நவீன தொழில்நுட்பத்துடன் கலப்படம் இல்லாத 100% தூய இரும்பினால் நம் நாட்டில் தயாரிக்கப்படும் மெல்வா RB500 தரத்திலான மெல்வா QST ரீபார்ஸை நான் நம்பிக்கையுடன் பரிந்துரைக்கிறேன். மெல்வா, இலங்கையின் முதல் தர வலிமை நம் பெருமை.
3: வியாபாரத்தை பெரிதாக்க ஒரு சிறிய ட்ரக், குடும்பத்துடன் பயணிக்க ஒரு கார், அன்றாட தேவைகளுக்கு ஒரு பைக் அல்லது முச்சக்கர வண்டி உங்களுக்கும் தேவையா? HNB ஃபைனான்ஸில் குறைந்த வட்டி விகிதத்தில் குறைந்த தவணையில் வாகன லீசிங், தேவையற்ற ஆவணங்கள் இல்லை, ஒரே நாளில் லீசிங் வசதி. இன்றைய வாருங்கள் HNB ஃபைனான்ஸ் கிளைக்கு. 0112-202-48-48.
2: உங்கள் வியாபாரத்தை முன்னேற்றிட இப்போது வெறும் 10,000 ரூபாய் இருந்தால் போதும். அபான்ஸ் மற்றும் ஹையர் போத்தல் கூலர்கள் மற்றும் ஃப்ரீசர்களுக்கு எங்கும் இல்லாத குறைந்த முன் கட்டணத்துடன் 15 மாத வட்டியற்ற தவணைகள். நாடளாவிய அபான்ஸ் கிளைகளுக்கு வாருங்கள்.
4: நிம்மதியான
5: Deulux Aquatic Dam Protect. நீரால் நெருங்கவே முடியாது. Algae, fungus, dirtகளுக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடையாது.
6: ஒரு சிறந்த நிதி மற்றும் கணக்கீட்டு துறை நிபுணராக ஆசையா? அப்போ உங்க ஒரே சிறந்த தெரிவு 88 செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு முன்னர் பதிவு செய்யுங்கள். ஆலயங்கள் 0112-552-569-669.
7: பேசும் மக்களின் சக்தி.

0: Success is yours.
1: வெற்றி உனதே.
2: இங்க இருக்கக்கூடிய இந்த பெற்றோர்கள் இருக்கிறீங்கல்ல, உங்க வயிற்றுல கடவுள் ஒரு ஒரு கருவை கொடுத்தால அந்த கரு வந்து இப்ப குழந்தையா நிக்கதுல, அந்த குழந்தைக்கு என்று ஒரு நோக்கத்தை இறைவன் வைத்திருக்கிறார். நோக்கம் இல்லாமல் குழந்தைகள் பிறப்பதே இல்லை. இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை. யாரையும் போல் ஆக்குவதற்கு முயற்சி செய்யவே செய்யாதீர்கள். என்கிட்ட வந்து கேட்பாங்க குழந்தைகள், மேடம் உங்களை மாதிரி பேசணும். மேடம் என்ன மாதிரி தான் நான் பேசிட்டு இருக்கிறேனே, என்ன மாதிரி எதுக்கு நீ பேசணும்? நிதியமைச்சராக வாங்கன்னு சொல்லுங்க. அதே நிர்மலா சீதாராமன் மாதிரி வரணும், எனக்கு தெரியல. அவர்கள் அவர்களாக வரட்டுமே. Don't compare yourself with anybody. It's the greatest insult for your own. Hitler, don't compare yourself. You're unique.
0: Success is yours.
1: Vetri unadi.

ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷ் ஸ்பிளாஷ். வணக்கம் நேர்களே, இன்றும் பல்வேறு விளையாட்டு செய்திகளோடு சக்தியின் ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷில் சந்திக்கின்றோம். ஜிம்பாபேக்கு கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஆஸ்திரேலிய அணிக்கும் ஜிம்பாபே அணிக்கும் இடையில் இடம்பெற்று வந்த மூன்று போட்டிகளை கொண்டு

0: டெய்லி நாங்க சாப்பிடுற உணவுல பழங்கள், காய்கறிகள், கீரைகள், முழு தானியங்கள் இதையெல்லாம் சரிசமமா திட்டமிட்டு எடுத்துக்கொள்ளணும். ஆரோக்கியமான உணவுதான் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது.
1: வழங்கியது வணக்கம் தாயகம்.
2: எந்த ஒரு பிசினஸ் வெற்றிகரமான பிசினஸ் ஆகிட சரியான ஒரு பார்ட்னர் தேவை. ஸ்டார்ட் அப், எஸ்எம்இ அல்லது பெரிய என்டர்பிரைஸ் என உங்கள் பிசினஸ் எதுவாக இருந்தாலும் முழுமையான தொழில்நுட்ப தீர்வுகளை எஸ்எல்டி மொபிட்டல் என்டர்பிரைஸ் உங்களுக்கு வழங்குகிறது. பிசினஸ் என்றால் எஸ்எல்டி மொபிட்டல் என்டர்பிரைஸ். அலையுங்கள் 0312-381-381.
3: இந்த வெயிலுக்குள்ள போயிட்டு வந்தோம்னா முகமெல்லாம் டல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கவலைப்படுறது பார்த்திருக்கீங்களா?
4: கவலைப்படுறது மட்டும் இல்ல, போயிட்டு வந்தா ஒரு பேஷியல் போகணும், பேஷியலுக்கு போனா காசு போகும், காசு வருமா இருந்தா சம்பள நாள் வரணும், அச்சோ என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியலையே, மேக்கப் டிங்கரிங் பெயிண்டிங் எக்ஸ்ட்ராவா போகுமேனு யோசிச்சிட்டு இருக்கோம் தெரியுமா?
3: ஆமா, இந்த மாதிரி முகத்தை பராமரிக்கிறதுக்கு சோப் மட்டும் பயன்படுத்தின காலம் எல்லாம் போயாச்சு. இப்போ வந்து நிறைய புதுசு புதுசா வந்திருக்கு. அதுல முக்கியமான விஷயம் தான் இந்த சீரம் பயன்பாடு. இந்த முகத்துக்கு சீரம் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப முகத்தை பொலிவாக வைத்திருக்கும் அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம்.
4: அதுலயும் ஹிமாலயா பிரைட்னிங் விட்டமின் சி சீரத்தை பொறுத்த வரைக்கும் கனா, நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சு 3rd நாள்ல இருந்தே நமக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப டல்லா இருக்கு, எப்ப பார்த்தாலுமே ஒரு அன்இவன் லுக்ல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஒரு கலர், நெத்தில ஒரு கலர், கன்னத்துல ஒரு கலரா இருக்கும் இல்லையா? இது எதுவுமே இல்லாம சும்மா பொலிவா அவ்வளவு அழகா பொலிஷ்டா நம்மளுடைய முகம் இருக்கணுமாக இருந்தா ஹிமாலயா பிரைட்டிங் விட்டமின் சி சீரம் பயன்படுத்தினாலே போதும்.
3: இதுல விட்டமின் சி இருக்கு, அதே மாதிரி நயசனமைட் இருக்கிறது, ஹைலோரோனிக் ஆசிட் இருக்கிறது. இது மூன்றுமே வந்து உங்களுடைய முகத்தை ரொம்பவுமே ஈரப்பதனோடும் பிரகாசத்தோடும் வைத்திருக்க கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது.
4: சோ இது பற்றிய மேலதிக தகவல்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் உங்களுக்கான சந்தோஷமான செய்தியும் காத்துட்டு இருக்கு.
3: இன்றைய தினத்திலிருந்து ஹிமாலயா வழங்குகின்ற ஒரு கிஃப்ட் ஹாம்பர் உங்களுக்கு வரப்போகுது. ஏற்கனவே நிறைய பேர் வந்து இந்த ஹிமாலயாவினுடைய கிஃப்ட் ஹாம்பரை வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியினூடாக வின் பண்ணியிருக்காங்க.
4: வின் பண்ண அத்தனை பேருக்குமே அந்த கிஃப்ட் ஹாம்பர் கிடைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாங்க. சில பேருக்கு அச்சச்சோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஃபீல் இருந்தது இல்லையா? மிஸ் பண்ண அத்தனை பேருக்குமே இன்னொரு சூப்பர் டூப்பரான ஒரு கிஃப்ட் ஹாம்பரை கொடுக்கறதுக்கு ஹிமாலயா ரெடியா இருக்கிறாங்க.
3: நாங்க இன்றைக்கும் ஒரு கேள்வி கேட்க போறோம். அந்த கேள்விக்கு சரியான பதிலே எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி முடியறதுக்கு இடையில வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வச்சீங்கன்னு சொன்னா நீங்களும் வெற்றியாளராக மாறலாம்.
4: தொடர்ந்து மனித கொள்ளுங்க, இது வணக்கம் தாயகம்.
3: சரி, கேள்வியை கேட்டுட்டு போயிடுவோமா?
4: என்ன கேள்வி?
3: இன்னைக்கு ஈஸியா கேப்போம். இப்போ நாங்க சொன்னோம் இல்லையா, இந்த பிரைட்னிங், ஹிமாலயாவினுடைய பிரைட்னிங்
4: சீரம்,
3: இந்த சீரத்துல என்ன விட்டமின் சேர்க்கப்பட்டிருக்கு?
4: எஸ், அதுதான் ஃபுல் நேம். என்ன எட்டுக்கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேக்குற மாதிரி வனிதாவும் கனாவும் காலையிலேயே கேள்வி கேக்குறாங்கன்னு யோசிக்காதீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க காலையிலேயே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும், உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஹாம்பர் கிடைக்கணும், அவ்வளவுதான் எங்களுடைய அல்டிமேட் கோல்.
3: ஆமா, என்ன விட்டமின் அப்படின்றத எங்களுக்கு சொல்லுங்க. சைபர் அலி, சைபர் 2838-5-4 சைபருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க.
5: ஒரு என்ஜினியராக பணத்தை விட தரமே என் பொறுப்பு. நவீன தொழில்நுட்பத்துடன் கலப்படம் இல்லாத 100% தூய இரும்பினால் நம் நாட்டில் தயாரிக்கப்படும் மெல்வா RB500 தரத்திலான மெல்வா QST ரீபார்ஸை நான் நம்பிக்கையுடன் பரிந்துரைக்கிறேன். மெல்வா, இலங்கையின் முதல் தர வலிமை நம் பெருமை.
6: உங்களைப் போல நல்லவங்களுக்கு கொடுக்கல் வாங்கலுக்கு ஒரு நல்ல இடம் தான் வேணும். உங்கள் நிலையான வைப்புக்கு உயரிய வட்டி வீதத்தை வழங்கும் மிகச்சிறந்த இடம் சர்வோதய டெவலப்மென்ட் ஃபைனான்ஸ். 13-19 இன்றைய அழையுங்கள். லங்கா ரேட்டிங் BBB- ஸ்டேபிள் அவுட்லுக் உரிமம் அளிக்கப்பட்ட நிதி நிறுவனமாகும். அத்துடன் இலங்கை வைப்பு காப்பீட்டு திட்டத்தின் உறுப்பினராகும்.
3: நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, அதுக்கு கான்கிரீட் போட போறீங்க, ஸ்லாப் போட போறீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயமாக இன்சி சங்ஸ்தா சிமெண்டை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக உறுதியான கான்கிரீட் போடுறதுக்கான சரியான வழி இன்சி சங்ஸ்தா சிமெண்ட் அப்படின்றது மறக்காதீங்க. இப்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேருக்கு போயிட்டு 5 இன்சி சங்ஸ்தா சிமெண்ட் பேக்கெட்டை வாங்கி அந்த பில்லை வந்து நாங்க சொல்ற மாதிரி போட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பி வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 100 சிமெண்ட் பேக்கெட்டுகளை தர ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்சி சங்ஸ்தா சொல்லி இருக்கு. எனவே நீங்க செய்ய வேண்டியது பில்லை புகைப்படம் எடுத்து உங்களினுடைய பெயர், முகவரி மற்றும் NIC நம்பர் எல்லாவற்றையும் தெளிவாக குறிப்பிட்டு சைபர் 779-67-67-67 என்கின்ற இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. நீங்களும் வெற்றியாளராக மாறலாம்.
7: தங்கமான தியாக உள்ளம் கொண்ட தாய்மாருக்கு மணிவங்கிரி தங்கம். வாராந்தம் 1,000,000 ரூபாய் பெறுவது மிக்க தங்க நகைகள், நாளாந்தம் 20,000 ரூபாய். மணிவங்கிரி 400 கிராம் பக்கிலுள்ள ரகசிய இலக்கத்தை கண்டுபிடித்து வாட்ஸ்அப் அல்லது SMS செய்யுங்கள்.
4: வீட்டுல என்ன வேலை செய்ய கஷ்டமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது துணி துவைக்கிறதுதான். துணி துவைக்கிற பக்கெட்டை பார்த்தாலே அது ஃபுல் ஆகி இருந்ததுன்னு வைங்களேன், அவ்வளோ டென்ஷன் ஆகிரும். அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையே துணி துவைச்சே முடிஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லாண்ட்ரி பக்கெட்டை பார்க்கும்போது இனிமே நம்ம டென்ஷன் ஆக வேண்டாம், இவ்வளோ துணி இருக்கான்னு நம்ம ஆச்சரியப்படவும் வேண்டாம். இதுக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு வழி நமக்காகவே கொடுத்துருக்காங்க அபான்ஸ். அபான்ஸை பொறுத்த வரைக்கும் 6.5 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோடர் வாஷிங் மெஷின் இப்போ ரூபாயோ மாதம் தோறும் நாம தவணை முறையில் பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு அபான்ஸ்ல வழங்கப்படுது. 1500 ரூபாய் அட்வான்ஸா நம்ம பே பண்ணிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரியான அபான்ஸோட இந்த ஃபுல்லி ஆட்டோ டாப் லோடர் வாஷிங் மெஷினை நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாம்.
8: உங்களுடைய பேங்க் எதை தெரிவு செய்து வச்சிருக்கீங்க அப்படின்றதுல உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா இப்போ எப்பொழுதும் சிறந்த பேங்காக மக்களுக்கு சேவையாற்றுவதில் சூப்பர் பேங்காக இருப்பது செலான் பேங்க்ன்றது மறக்காதீங்க.
4: இது நாங்க வெறுமனே எங்களுடைய வாய் வார்த்தைக்காக இல்லைன்னா அவங்க எங்களுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க அப்படிங்கறதுக்காக மட்டும் நாங்க சொன்ன விஷயம் கிடையாது. இதுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்க பெற்றிருக்கு. செலான் வங்கியை பொறுத்த வரைக்கும் மதிப்பு மிக்க 2 யூரோ மணி அவார்ட்ஸ் பெற்றிருக்காங்க. இது இலங்கை வங்கித்துறைக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு தருணமாக மாறி இருக்கு. யூரோ மணி அவார்ட்ஸ் ஃபார் எக்ஸலன்ஸ் 2026ல் இலங்கையினுடைய வாடிக்கையாளர் அனுபவத்துக்கான சிறந்த வங்கியாக தொடர்ந்து 2வது ஆண்டாகவும் இலங்கையினுடைய எஸ்எம்இஸ்க்கான சிறந்த வங்கியாகவும் செலான் வங்கி தெரிவு செய்யப்பட்டிருக்கு.
8: சரி, இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்றோம். நீங்க ஒரு சிறப்பான ஒரு தூக்கத்துக்காக ரெடியாகிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சர்வதேச தரத்திலான சொகுசான தூக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு இப்பொழுது 50% தள்ளுபடியை தர்றாங்க.
4: எஸ், இந்த தள்ளுபடி எல்லாமே நீர்கொழும்பு ஆபிகோ சூப்பர் சென்டர் மற்றும் ஆபிகோ ஹைட் பார்க் கார்னர்ல தான் இருக்கு. 48 மாதங்கள் வரையிலான வட்டியற்ற கடன் வசதிகளும் உங்களுக்காகவே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட சொகுசான தூக்கம் எந்த மெத்தையில ஆபிகோல கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இங்கிலாண்டர் மெத்தையில தான். லக்ஷரியான பிரீமியமான உங்களுக்கான மெத்தைகளை வாங்குறதுக்கு இன்னைக்கே ஆபிகோவுக்கு வாங்க.
9: இலங்கையின் முன்னணி வணிக நிறுவனமான மெல்வா தரத்திற்கும் நம்பிக்கைக்கும் பெயராக கடந்த 2 தசாப்தங்களுக்கு மேலாக நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களித்து வருகிறது. காலத்திற்கேற்ப நவீன தரத்திலான உறுதியான தயாரிப்புகளை வழங்கும் மெல்வா நிறுவனத்தின் புதிய வலிமையான கூட்டணி மெல்வா வெல்டிங் எலக்ட்ரோட். அதிக அழுத்தத்தையும் பாரத்தையும் தாங்கும் வலிமை, சிறிய மற்றும் நடுத்தர இரும்பிலான கட்டிடங்கள், மெட்டல் பர்னிச்சர், கேங்ஸ், ஸ்டோரேஜ் ரேக்ஸ் என அனைத்துக்கும் உறுதியான வெல்டிங் ஜாயின். மெல்வா, இலங்கையின் முதல் தர வலிமை நம் பெருமை.
10: சக்தி எஃப்எம் என் நிறம் சூப்பர் ஹிட் பாடல்களோடு.

ஒரு சிறந்த நிதி மற்றும் கணக்கீட்டு துறை நிபுணராக ஆசையா? அப்போ உங்க ஒரே சிறந்த தெரிவு 880 September 30 தேதிக்கு முன்னர் பதிவு செய்யுங்கள். அழியுங்கள். 0132 559 669.

நம்பிக்கையின் நங்கூரம் இசைத்தட்டிலிருந்து பாடல் ஒலித்தது உங்களுக்காக உங்கள் கிருபினை வானொலியின் ஊடாக. தேவனுடைய கிருபை தாழ்மை உள்ளவர்களுக்கு பங்குகின்றது என்று நாங்கள் பார்க்கின்றோம். தேவனுடைய கிருபை இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. தேவனுடைய கிருபையில் பெற்றால் தான் நாங்கள் இந்த பூமியிலே பாவத்தை மேற்கொண்டு வாழ முடியும். ஆனபடியால் பிரியமானவர்களே, நாங்கள் தாழ்மையாக காத்திருக்க வேண்டும். எங்களுக்கு தேவனுடைய பலன் தேவையாக இருக்கின்றது. அந்த கிருபையானது எல்லா நேரத்திலும் எங்களை தாங்குகின்றது. ஆகையால் நாங்கள் எப்பொழுதிலும் தேவனுக்கு தாழ்மை உள்ள பிள்ளைகளாக காத்திருந்து அவருடைய கிருபையை பெற்று அவருடைய பலத்தோடு நாங்கள் வாழ்வோம். இணைந்திருங்கள் உங்கள் கிருபை நியமனோட. உங்களுக்காக அடுத்த பாடல் இரவு இசைத்தட்டிலிருந்து ஒலிக்கின்றது.

கிறிஸ்துவர்களே, நீங்கள் நினைந்திருப்பதே கிருபினிய வானொலியினூடாக. உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி கிருபே@gmail.com, கிருபே@yahoo.com இணைந்து